0: தான் மாமா.
1: அள்ளி கேப்ரோ வந்து பேத்ரா.
0: வீக்கின் மா. வீக்கின் மா. வீக்கின் தான் மாமா.
1: டேய் பாரு வாட்ஸ் கம் கேயோ.
0: வீக்கின் மா. வீக்கின் மா. வீக்கின் தான் மாமா.
1: டேய் ஆன் ரிலீக் கேமோ ஷாஸ் மார்க்கெட் நேபி தே ஆன் சமோ ஷமரா ஸ்டக் அட்டெண்டட்.
2: ஐ கான் ஷிகே லீக் கேமோ ஷாஸ் எக்ஸ்ட் கோமிக்ரா. மே கான் எக்ஸ்ட் கோமிக்ரா யோய்க்க. ஹே லா லோ லோ லா லோ லோ. ஹே லா. Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinsdyr, så du kan bli med også.